0: தினம் அனுதினம் அடிமப்பெண் கொடிபதியா தூசின் குளிரேகி. அன்னொரு திவசம் பாதிராத்து கழிஞ்ச சமயம் வெதியாத்து சஜமான மூக்கற்றம் குடிச்சு லெக்கில்லாது வரீனியா என் அடிமப்பெண்ணு கிடந்துறங்குன நிலவரக்கத்தை காடியாடி கடந்து
1: என்னும் நீ எவட கிடந்துறங்குன்னடி வரீனியா? எடி சுந்தரி குட்டி வரீனியா?
0: எஜமான் ஆடியாடி அவளுடைய அடுத்தேக்கு என்னும் அவளுடைய சாரி தும்பி கடந்து பிடிச்சு

0: அது சரி சிறந்த யோசனதா, நல்லதொரு பெரிய சிந்தனதா.
1: ஏட்ட மடையா இன்னும் மலையா, நாளை கோலம்பு கோலம்பு நோக்கி கட்டுகள் தூக்கி கட்டிய போரின் காரி, நாங்கள் நெட்டிச்சு சீரி பயணம்
0: ஜோக்கி, எங்க ஜாக்கி நம்ம டயர் கண்டிஷனா. பாப்போம் இரு பாப்போம், இங்கு பிரேக் போட்டுடுங்க, பெரிய பஞ்சர்.

0: தட சும்மா
1: இருடாசில்
0: நம்ம ராசா எந்த குதிரைக்கு எதிரி லக்கி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய லாக்ல பெருவன் ஜாக்பாட் பிறகு இந்த பட்டணம் சொந்தமாக்கி போட்டி கட்டுவண்டா
2: ஐ ஐ நோட்டு கட்டுகள் தூக்கி கட்டிய போரின் காரி நாடு நெத்திச்சு சீரி பயணம்ல
0: ஹாய் ஹாய்.